0: கணக்கே வஃபா தீ மிசால் மாறு ஜாய மாறு சாள் வஃபா தீ மிசால் மாறு ஜாய மாறு சாள் பர் கச்சா கடா சோனி தே ஜனாவ் சாஹிதே ராத்தாம் தியா நிந்தரா நச்சரவுன் வாளியே நீ சானு
1: அக்கே பிர அக்கே ஹேகா
0: படா சம் ஜோனியே மிசாலா தஸ் தஸ் கே யாரி பிச்சே ஜான் வார் தையே ஹஸ் ஹஸ் கே